அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 96.6 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேதி சேர்க்கும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக நிறைய வழக்கமாக காலை தோறும் இதேரத்தில் இதே சேனல் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் 3 மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை, நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புவார்கள். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள். நீங்கள் சந்தோஷத்தில் இசையே ரசிப்பீர்கள், ஆனால் சுகத்தில் பாடலின் வரிகளை உணர்வீர்கள். மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதில்லை. இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல, உன்னை பெற்ற தாயை தவிர.

இன்றைய காலை சிந்தனை தயங்கி கொண்டே நிற்காதே, ஒருமுறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல், தோல்வியனால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும்.

0: தங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
1: 1983 நவம்பர் மாதத்தில் நான்காம் தேதி அன்றைக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் தங்கமகன். இயக்குனர் ஏ ஜெகநாதன் அவருக்கு திரைப்படத்தில் நடிகர் இஸ்தால் மன்னர், நடிகர் ரஜினிகாந்த் மேலும் நடிகை பூர்ணிமா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தனர். மேலும் இந்த திரைப்படத்தை சமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள், பாட்டுக்கு குரல் தெரிகின்றவர்கள் அம்மா எஸ் ஜானகி, காலஞ்சென்ற டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோரும்

0: மற்றவர்கள் இடம் அன்பும் இரக்கமும் கொண்ட மனம் உடையவர்கள் நல்ல வாழ்க்கையே வாழ்வார்கள். அருள் மற்றும் கருணை உள்ளவர்களுக்கு துன்பம் நிறைந்த பாதை ஏற்படாது என்று வள்ளுவர் கூறுவார். Those whose hearts are filled with compassion will never enter the dark and painful world of suffering.
1: Evergreen songs with Ajay Sundaram on Tenisiyarangam.

0: உங்கள் விருப்பமான சிவாந்தோடில் உங்கள் விருப்பமான தேனி சரங்கம் மாதி காலைதோறும் உங்களுக்காக உங்கள் முழுக்க உங்கள் சபையினும் 8 மணி வரை ஸ்டேஷன். இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் மாதம் 3ஆம் தேதி அனைவருக்கும் இனிமேனால் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Dini Seyarangam. Dini Seyarangam.
0: அவன் இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் மாதம் 3ஆம் தேதி இசை உலகில் இன்றைக்கு இசைஞானி இளையராஜா அவர்களின் பிறந்த நாள். தமிழ்

திரை இசையின் மாமேதை கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் என்றும் ஒழித்து கொண்டிருக்கும் இசையின் அரசர் இசைஞானி இளையராஜா அவர்கள் தனது 83வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார் இன்றைக்கு. மேலும் இசையால் உலகை ஒன்றிணைத்த இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் இசை தலைமுறைகள் தாண்டி மக்களின் மனங்களில் என்றும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும். நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்ற மேலும் பல இசையை தான சாதனைகள் படைக்க இறைவனை வேண்டுக் கொள்கின்றோம். 1000 ஆண்டுகள் வாழ்க இசை, அதன் உயிராக வாழ்க இசைஞானி இளையராஜா.

0: Vanuli.
1: RM Free Vanuli. RM Free Vanuli.
2: அவன் புத்துணர்ச்சியுடன் மலர்ந்திருக்கும் இந்த அழகான புதன்கிழமை காலையில் உங்களை அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். இந்த ஆரன்ஃபி வானொலியில் மேலும் இந்த அதிகாலையில் வழக்கமாக அனைவருக்கும் வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வரவேற்கிறோம். சரி, நீங்கள் நல்லிருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நல்மையென நம்புகின்றோம். சூரியன் தனது பொன்னான கதிர்களை பூமியில் பறிப்பு கொண்டிருக்கிறது. பறவைகளின் இனிய குரல்கள் இயற்கையின் இசையாக ஒலிக்கின்றன. இந்த புதிய நாளை நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குகின்றோம் அல்லவா?

0: Stay tuned with your best music on Tinisayarangam with Ajisundaram.
1: ஆமா, புதன்கிழமை என்பது வாரத்தின் நடுப்பகுதியில் இதுவரை செய்த முயற்சிகளை நினைத்து பெருமைப்படங்கள். இன்னும் செய்ய வேண்டியவற்றை உற்சாகத்துடன் தொடங்குங்கள். ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் பெரியவற்றுக்கான ஒரு படிக்கட்டாகும். மேலும் இன்றைய சிந்தனை, முயற்சி கைவிடாதவர்களுக்கு தோல்வி என்பது ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும், முடிவாக அல்ல.

ஆமாம், புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்புகள். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராது அல்லவா? ஆனால் தினமும் நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள் தான் பெரியவற்றுகளை உருவாக்கின்றன. இன்றைக்கு உங்கள் மனதில் இருக்கும் கவலைகளை ஒதுக்கி வைத்து நம்பிக்கையுடன் நாளை தொடங்குங்கள். சிறப்புடன் தொடங்கும் நாள் சாடனையும் சாடதியுடன் முடியும். ஆமாம், இன்றைக்கு விலைக்கு செல்லும் அன்பர்களுக்கும், பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கும், வீட்டு பொறுப்புகளை கவனிக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இன்றைய புதன்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகளை அள்ளித்தரட்டும்.

ஆமா, இன்றைக்கு உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரிடம் அன்பாக பேசுங்கள். யாருக்காவது உதவி செய்யுங்கள். சிறிய நல்ல செயல்கள் கூட ஒருவரின் நாளை அழகாக்க முடியும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் மாதம் மூன்றாம் தேதி. இன்றைக்கு கப்மலையக உரை சேர்ந்த திருவதி வாணி தேருவங்கதம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சிவமேலு, மாணிக்கம், அந்தி, ருக்ஷி, ஆனந்த் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். மேலும் அடுத்த படத்தில் நாம் போற்றி சுவாசிக்கும் சந்தி மாறுமுத்து அவரது தனது பிறந்தநாட்டை நம் அன்புடன் வணங்கிடும். அப்பக்கண்ண நம்ம ஜீவாமணி, சூர்யா, அன்னாரூபி, பல்லவி ஆகியோரின் சார்பின் நாட்டுக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் காபி ஊரை சேர்ந்த துலாம வாணி சந்தனம், குமரன், உவானம், காரன், அமைதி, செய்யூர் முருகா, மேலும் அன்பா, சித்தி, அன்னி கோவிந்தன் ஆகியோர் குடும்பம் நாம் அடங்குகின்றோம். இன்றைக்கு புனகே ஊரைச் சேர்ந்த திருமதி சந்திரா வாடி மோரி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் ராஜேஷ், மேலும் வாணன், வந்தானம், அப்பா குமாரசாமி, அம்மா அம்பிகை, அண்ணன் வாசன், மேலும் சுனிதா, வீராணி, கேசவன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைக்கு ஹோஸ்பெல் ஊரைச் சேர்ந்த திரு கிருஷ்ணராவ் அப்பாடு அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார். மேலும் அவருடைய மனைவி மந்தா, மேலும் லிட்டில் கியூட் கே என் ராவ், மேலும் அம்மா சுனிதா, அப்பா வாசன், கிருஷ்ணி, ஷலீல், அம்மா வாதி, மேலும் லிட்டில் கிபோண்ட் லியா ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள்.

அவமின்றிய காலை நேரத்தை எங்களுடன் இனிமையாக கடித்ததற்கு மனமான நன்றிகள். உங்களால் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் வெற்றியும் நிறைந்ததாக அமையட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.